என் ராசாவின் மனசிலே இசை ஞானி இளையராஜாவின் இசை கொண்டாட்டம் செலிப்ரேட்டிங் த வண்டரஸ் மியூசிக் ஆஃப் மேஸ்ட்ரோ இளையராஜா ஆன் 3CR எவ்ரி ஃப்ரைடே 8 to 9 p.m.

0: you or someone you care for is struggling with a mental illness or other disability and you need someone to talk to, you can call the Wellways Helpline. Wellways Helpline is a volunteer support and referral service that provides information to people experiencing mental health issues or other disabilities, as well as their family, friends, and carers. We're here to talk if you are feeling socially isolated, seeking information about mental health or mental health services, or just need someone to talk to. As a peer-based service, everyone working at Wellways Helpline has a lived experience of mental health issues or disability. Wellways Helpline is a national service and operates Monday to Friday, 9 a.m. to 9 p.m., excluding public holidays. So if you're struggling yourself or are struggling to help someone else, please call Wellways Helpline on 1300 111 500. That's 1300 111 500. Wellways supports 3CR.
1: இரவு அமைதி உணர்வுகள் பேசும் நேரம் உங்கள் இரவுகளை இனிமையாக்க ஒரு புதிய அனுபவம் இரவின் தாலாட்டுகள். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த என் ராசாவின் மனசிலே நிகழ்ச்சி இப்போது ஒரு புதிய வடிவில் புதிய உணர்வுகளுடன் இசை நினைவுகள் மனதை தொடும் கதைகள் உங்களுடன் நேரடி உரையாடல்கள். இது வெறும் ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது உங்கள் இரவின் தோல். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை ஒன்லி ஆன் 3CR ரேடியோ. உங்கள் மனதை பேச விடுங்கள், உங்கள் உணர்வுகளை பகிருங்கள். இரவின் தாலாட்டுகள் உங்களுக்காக உங்கள் குரல். லெட் யர் நைட்ஸ் ஃபீல் சாஃப்டர், டீப்பர் அண்ட் க்ளோசர்.
2: Yeah, John Murray, it's odd when few are here, but some have spoken long time ago. Some are here today, willing to tell us. Have you heard of Ujuru Nunaka? Well, their stories are recorded in books, maybe typed. And have you heard David Yunupon? He gave knowledge to Miglu, of a lot of tribes. Many are whole, are still here. Walking, talking, singing. We are they that come from the land.